0: கொக்குடுக்கு.
1: மிர்ச்சி முர்கா நவீத் கே சாத் ஓன்லி ஆன் மிர்ச்சி இட்ஸ் ஹாட்
2: புராணி ஜீன்ஸ் வித் சாரு ஓன்லி ஆன்.